மீர் குரு, மீரான் மீர் குரு, சர்வரே காயநாத் குரு, புல்லாலும் தே சுல்தான் குரு, ராஜான் ராஜ், பாலான் தேவன் தேவ், உபமா மகான் தே சமரத் சாஹிப், பார் பிரம் குரு பரமேஸ்வர், தன் தன் சத் குரு ஆத் ஸ்ரீ குரு கிரந்த் சாஹிப் மகாராஜ் ஜி, பாவன் பவித்திர ஹசூரி விச் சிசோபத் ஹோ கே ஆப் ஜி நே குரு கி பாவன் பவித்திர அம்ரித் குர்பானி ஜி தே அம்ரித் ரூப் ஷபத் கீர்த்தன் ஷர்வன் கர்கே லாஹா பிராபத் கீதா.